0: Sorry, but God intervened and saved both Abimelech and Abraham and Sarah also. Yeah. So you please listen to the lesson. The first part of this struggle come today, and next part will be in the next week. First 9 verses we study will be pretty good today.
1: Amen, amen for that, and we're really excited, Brother Joseph, and thank you so much for your wonderful spiritual food you are sharing with us. God bless you, God bless your congregation, and God bless your family.
0: Thank you, brother.
1: Okay, brother, let's take a quick commercial, and we're going to pass this on to you, brother. Yes, my dear greatest, my dear brothers and sisters, that's none other than our good friend and our good brother, Brother Joseph R.C. Sayaraj from Dindigal, Tamil Nadu, India, is in the house. So let's take a quick commercial, and we're going to pass this mic to Brother Joseph. So don't go away. Stay tuned to Ignite India, where the true doctrine speaks.
2: வணக்கம். என் பேர் ஆலன் ஜாஷுவா. நான் இங்கு சரி சர்ச் ஆஃப் கிரைஸ்த் சபையின் ஒரு அங்கத்தினர். நீங்கள் வான்கூவர் அல்லது அருகில் இருந்தால் உங்களை 15042 92nd Avenue இருக்கும் சரி சர்ச் ஆஃப் கிரைஸ்துக்கு அன்போடு அழைக்கிறோம். எங்கள் தொலைபேசி எண் 604-588-6717. நன்றி.

Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் என அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sahayaraj, a preacher at the Church of Christ in Amali Nagar in Dindukal of Tamil Nadu at India. நான் ஆசி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். இன் திஸ் 56th வீக் ஆஃப் பைபிள் ஸ்டடி அண்டர் ரூட்டட் இன் இஸ் வேர்ட் ப்ரோக்ராம், லெட் அஸ் எக்ஸாமின் த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் ஹேப்பன்ட் ஆஸ் ஆப்ரஹாம் செட்டில்ட் இன் த லேண்ட் ஆஃப் கேரார், தட் இஸ் அபவுட் த Abduction of Sarah by Abimelech, the king of Gerar, in 2069 BC, and the subsequent intervention of God in that matter. We are going to analyze the Genesis 20th chapter, 1 to 9 verses. இந்த 56வது வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான நமது வேதாகம படிப்பில் கிமு 2069 ஆண்டில் ஆப்ரஹாம் கேரார் என்ற நாட்டில் குடியேறிய போது அங்கிருந்த அபிமலேக் என்ற அரசன் சாராளை அபகரித்து சென்றதையும் பின்பு அதில் தேவன் இடைப்பட்டு செயலாற்றதையும் பற்றியுமான வரலாற்று பூர்வமான உண்மைகளை ஆராயவும் இன்றைய நாளை நாம் பார்த்து முடிக்கக்கூடிய வேதாகம வசன பகுதி ஆதியாகமம் 20 அத்தியாயம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். Chapter 20, Abraham and Abimelech, King of Gerar. அத்தியாயம் 20, ஆப்ரஹாமும் கேராரின் ராஜாவாகிய அபிமலேக்கும். In this, the first subsection of this chapter is Abraham's journey and the continuation of the life. 1 to 2 verse. இதில் முதல் உட்பிரிவு ஆப்ரஹாமின் பயணம் மற்றும் பொய்யின் தொடர்ச்சி. 1 மற்றும் 2 வசனங்கள். First, let us read the verses. முதலாவது நாம் வசனங்களை வாசிப்போம். First verse. And Abraham journeyed from there to the south and dwelt between Kadesh and Shur and stayed in Gerar. 1 வசனம். ஆப்ரஹாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். செகண்ட் வர்ஸ். நவ் ஆப்ரஹாம் செட் ஆஃப் சாரா இஸ் வைஃப், ஷீ இஸ் மை சிஸ்டர், அண்ட் அபிமலேக் கிங் ஆஃப் கேரார் சென்ட் அண்ட் டுக் சாரா. 2 வசனம். அங்கே ஆப்ரஹாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேரரின் ராஜாவாகிய அபிமலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். Genesis 21 set the stage for the dramatic test of faith. ஆதியாகமம் 21 வசனம் விசுவாசத்தின் வியக்கத்தக்க ஒரு சோதனைக்கு களம் அமைக்கிறது. Following the destruction of Sodom and Gomorrah,

He settled between Kadesh and Sur, eventually pitching his tent in Gerar, a Philistine territory, where this geographical shift immediately led him to repeat a past sin. அவர் காதேஷ் மற்றும் சூர் ஆகிய இடங்களுக்கு இடையில் குடியேறி இறுதியில் பெலிஸ்தீன் பிரதேசமான கேராரில் தனது கூடாரங்களை அமைத்தார். அங்கு இந்த புவியியல் மாற்றம் உடனடியாக அவரை ஒரு கடந்த கால பாவத்தை மீண்டும் செய்ய தூண்டியது. அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபுல் ஹிஸ்டரி ஆஃப் த சாப்டர் 20 ரிவீல்ஸ் செவரல் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். 20 அத்தியாயத்தின் முழுமையான வரலாற்றை புரிதல் என்பது பல முக்கியமான ஆய்வு கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது. 1. Reversion of the old ways. Fearing that the locals would kill him to take his beautiful wife, Abraham tells Sarah to lie and say that she was his sister, a trick he had used earlier in Egypt. In Genesis 12, we had seen already. பழைய பழக்கங்களுக்கு திரும்புதல். முதலாவது, தனது அழகான மனைவியை பறித்துக் கொள்வதற்காக உள்ளூர்வாசிகள் தன்னை கொன்று விடுவார்கள் என்று அஞ்சி ஆபிரகாம் சாராளிடம் அவள் தன் சகோதரி என்று பொய் சொல்லும்படி அறிவுறுத்தினார். இது அவர் முன்பு எகிப்தில் பயன்படுத்திய ஒரு வஞ்சகமான திட்டமாகும். அது அவன் 12 நாம் கண்டோம் ஏற்கனவே. Second, divine intervention. Abimelech, king of Gerar, took Sarah to his palace. But God intervened in a dream, warning him that since Sarah was a married woman, Abimelech would die if he touched her. Rendavathu, Devanin thalaiyidu. கேராரின் அரசனான அபிமெலேக்கு சாராளை தனது அந்தப்புறத்திற்கு அழைத்துச் சென்றான். ஆனால் தேவன் அவனிடம் ஒரு கனவில் தலையிட்டு, சாராள் ஒரு திருமணமான பெண் என்பதால் அவளை தொட்டால் அபிமெலேக்கு மரணத்தை சந்திப்பான் என்று எச்சரித்தார். Third, divine grace. Surprisingly, in this moment, the pagan king Abimelech shows greater moral integrity than the prophet Abraham, because God said that he had acted with integrity of his heart and he had not yet touched Sarah. தெய்வீக கிருபை. மூணாவது, வியக்கத்தக்க வகையில் இந்த தருணத்தில் பிரஜாதி அரசனான அபிமெலேக்கு தீர்க்கதரிசியான அபிரகாமை விட அதிகமாக தார்மீக நேர்மையை காட்டினான். ஏனெனில் அவன் தன் இருதயத்தில் நேர்மையுடன் செயல்பட்டான் என்றும், இன்னும் அவன் சாராளை தொடவில்லை என்றும் தேவன் குறிப்பிட்டார். Fourth, the prophet's intercession. God commands Abimelech to return Sarah to Abraham. He also heard Abraham pray for the king and his family to be healed. நாலாவது, தீர்க்கதரிசியின் பரிந்துரை. சாராளை ஆபிரகாமிடம் திருப்பி கொடுத்து விடுமாறு தேவன் அபிமெலேக்குக்கு கட்டளையிட்டார். மேலும் அரசனும் அவன் குடும்பத்தினரும் குணமடைய வேண்டும் என்பதற்காக ஆபிரகாம் அவர்களுக்காக ஜெபித்தார். In Genesis 22, to protect himself from Abraham, in Genesis 22, to protect himself from Abimelech,

0: the beautiful wife. So he did the fact that he divine grace. Surprisingly, in this moment, the pagan king Abimelech shows greater moral integrity than the prophet Abraham, because God said that he had acted with integrity of his heart and he had not yet touched Sarah. தெய்வீக கிருபை மூணாவது. வியக்கத்தக்க வகையில் இந்த தருணத்தில் பிரஜாதி அரசனான அபிமலேக்கு தீர்க்கதரிசியான ஆபிரகாமை விட அதிகமாக தார்மீக நேர்மையை காட்டினான். ஏனெனில் அவன் தன் இருதயத்தில் நேர்மையுடன் செயல்பட்டான் என்றும், இன்னும் தான் சாராளை தொடவில்லை என்றும் தேவன் குறிப்பிட்டார். The prophet's intercession. God commands Abimelech to return Sarah to Abraham. He also had Abraham pray for the king and his family to be healed. நாலாவது, தீர்க்கதரிசியின் பரிந்துரை. சாராளை ஆபிரகாமிடம் திருப்பி கொடுத்து விடுமாறு தேவன் அபிமலேக்குக்கு கட்டளையிட்டார். மேலும் அரசனும் அவன் குடும்பத்தினரும் குணமடைய வேண்டும் என்பதற்காக ஆபிரகாம் அவர்களுக்காக ஜெபித்தார். In Genesis 22, to protect himself from Abraham, in Genesis 22, to protect himself from Abimelech, the king of Gerar, Abraham told a half-truth out of fear. That is, he called his wife Sarah his sister. Abraham feared that the king of Gerar would kill him to get his beautiful wife. So, he did the fact that he was Sarah's husband. So, he hid the fact that he was Sarah's husband. As a result, Abimelech took Sarah to his palace. ஆதியாகமம் 20:22 கேராரியன் அரசனான அபிமலேக்கிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஆபிரகாம் பயத்தின் காரணமாக ஒரு அரை உண்மையை சொன்னார். அதாவது, தன் மனைவி சாராளை தன் சகோதரி என்று அழைத்தார். அரசன் தன் அழகான மனைவியை அடைவதற்காக, அதாவது ஆபிரகாமுடைய அழகான மனைவியை அடைவதற்காக தன்னை கொன்று விடுவான் என்று ஆபிரகாம் பயந்தார். எனவே அவர் தாம் சாராளின் கணவர் என்ற உண்மையை மறைத்தார். இதன் விளைவாக அபிமலேக்கு சாராளை தன் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார். These verses highlights several important theological and historical aspects of biblical history. இந்த வசனம் விபிலிய வரலாற்றின் பல முக்கியமான இறையியல் மற்றும் வரலாற்று அம்சங்களை காட்டுகிறது. A repeated failure. First, this incident is strikingly similar to an earlier deception in which Abraham used the same trick with Paro in Egypt in Genesis 12:13. ஒன்றாவது, மீண்டும் மீண்டும் நிகழும் ஒரு தோல்வி. இந்த சம்பவம் ஆதியாகமம் 12:13 எகிப்தில் பார்வோனிடம் ஆபிரகாம் பயன்படுத்திய இதே தந்திரத்தை பயன்படுத்திய முந்தைய ஒரு வஞ்சகத்தை ஆச்சரியமான வகையில் ஒத்து இருக்கிறது. ஆபிரகாம் கண்டினியூட் டு ஹேவ் ஃபெய்த் இன் காட் அண்ட் வாஸ் ரிசீவிங் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் காட். தேவனிடத்தில் ஆபிரகாம் தொடர்ச்சியான விசுவாசம் கொண்டவராக இருந்தார் மற்றும் அவர் தேவனிடத்தில் வந்து பாதுகாப்பு பெற்றுக் கொண்டிருந்தார். However, Abraham repeatedly relied in the wiles of men rather than trusting God. இருந்த போதிலும் ஆபிரகாம் தேவனை நம்புவதற்கு பதிலாக மனிதர்களின் சூழ்ச்சியை மீண்டும் மீண்டும் நம்பியிருந்தார். Second, half truth. In Genesis 20:12, Abraham justified his deception
1: by claiming that Sarah was actually his half-sister, the daughter of his father, but not of his mother. பாதி உண்மை. இரண்டாவது, ஆதியாகமம் 20:12 சாராள் உண்மையில் தன் ஒன்றுவிட்ட சகோதரி, அதாவது அவள் தன் தகப்பனின் மகள் ஆனால் தன் தாயின் மகள் அல்ல என்று கூறி ஆபிரகாம் தன்னுடைய வஞ்சகமான திட்டத்தை நியாயப்படுத்தினார். Although this was not truth by the loose cultural standards of the time, it was intended to be misleading because it concealed their marital status. அக்காலத்தில் தளர்வான கலாச்சார அளவுகளின்படி இது அரை உண்மையாக இருந்தாலும் இது அவர்களின் திருமண நிலையை மறைத்ததால் தவறாக வழிநடத்தும் நோக்கத்தை கொண்டிருந்தது. Third, divine intervention. This passage emphasizes God's divine protection over the line from which the promised seed would come. தெய்வீக தலையீடு. மூன்றாவது, தெய்வீக தலையீடு. வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட சந்ததி தோன்றவிருந்த வம்சத்தின் மீது தேவனின் இறையாண்மை பாதுகாப்பை இந்த பகுதி வலியுறுத்துகிறது. Here, God intervened and prevented Abimelech from touching Sarah. He also warned the king in a dream that he would die for taking a married woman. இவ்விடத்தில் தேவன் தலையிட்டு அபிமெலேக்கு சாராளை தொடவிடாமல் தடுத்தார். மேலும் திருமணமான ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டதற்காக அவன் சாவான் என்று ஒரு கனவில் அரசனை தேவன் எச்சரித்தார். Fourth, Abimelech's innocence. Unlike the Pharaoh of Egyptian history, King Abimelech acted with integrity. நாலாவது, அபிமெலேக்கின் குற்றமற்ற தன்மை. எகிப்திய வரலாற்றில் வரும் பார்வோனை போல் அல்லாமல் அரசன் அபிமெலேக்கு நேர்மையுடன் செயல்பட்டான். Upon learning the truth, he immediately returned Sarah to Abraham and paid Abraham livestock and silvers as compensation to clear his name. உண்மையை அறிந்தவுடன் அவன் உடனடியாக சாராளை ஆபிரகாமிடம் திருப்பி கொடுத்து தனது பெயரை தூய்மைப்படுத்துவதற்காக ஆபிரகாமுக்கு கால்நடைகளையும் வெள்ளியையும் இழப்பீடாக வழங்கினான். Now we come to the second subsection of this chapter, God's intervention, verses 3-7. இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் இரண்டாவது உட்பிரிவுக்கு வருகிறோம். தேவன் இடைப்படுதல். 3-7 உள்ள வசனங்கள். Let us read the first 3 verses, 3-5 verses. Third, but God came to Abimelech in a dream by night and said to him, indeed you are a dead man because of the woman whom you have taken, for she is a man's wife. மூன்றாவது வசனம், இந்த இரண்டாவது உட்பிரிவிலே மூன்றாவது வசனம், தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவன் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். Fourth verse, but Abimelech had not come near her and he said, Lord, will you slay a righteous nation also? நாலாவது வசனம், அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான், ஆகையால் அவன், ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? Fifth verse, did he not say to me, she is my sister? And she even say herself, said, he is my brother. In the integrity of my heart and innocence of my hands, I have done this. அஞ்சாவது வசனம், இவள் தன் சகோதரி என்று அவன் என்னுடைய சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். Genesis 20:3-5 describes a remarkable intervention by God to prevent a king, Abimelech, from having a relationship with Sarah, Abraham's wife. ஆதியாகமம் 20:3-4 வசனங்களில் ஆபிரகாம் ஆபிரகாமின் மனைவியான சாராளுடன் அரசன் அபிமெலேக்கு உறவு கொள்வதை தடுக்க தேவன் செய்த வியப்புக்குரிய தலையீட்டை விவரிக்கிறது. ஆபிரகாம்ஸ் வைஃப், சாரி, ஃபியரிங் ஃபார் ஹிஸ் லைஃப், ஆபிரகாம் கெட் லைட் கிளைமிங் சாரா வாஸ் ஹிஸ் சிஸ்டர். தன் உயிருக்கு அஞ்சிய ஆபிரகாம் சாரால் தன் சகோதரி என்று பொய் சொன்னான்.
0: Consequently, the king of Gerar took her into his arm. இதனால் கேராரின் அரசன் அவளை தன்னுடைய அந்தப்புறத்துக்கு அழைத்துச் சென்றான். பிகாஸ் அபிமெலேக் ஹட் டேக்கன் எ மேரிட் விமன், காட் வாண்ட் ஹிம் தட் ஹி வாஸ் எ டெட் மேன், ப்ராம்ப்டிங் த கிங் டு பிளீட் ஹிஸ் இன்னசென்ஸ். அபிமெலேக்கு திருமணமான ஒரு பெண்ணை கைப்பற்றி சென்றதால் அவன் செத்த மனிதன் என்று தேவன் எச்சரித்தார். அதற்கு அரசன் தான் குற்றமற்றவன் என்று மன்றாடினான். These verses highlight several key theological narrative themes. இந்த வசனங்கள் பல முக்கிய இறையியல் மற்றும் கதை வரலாற்று கருக்களை முன்னிலைப்படுத்துகின்றன. ஒன்று, first, the sanctity of marriage. By issuing a death threat for taking a married woman, God upholds the moral and legal sanctity of the marital bond, foreshadowing biblical principles recording the marital fidelity. ஒன்றாவது, திருமணத்தின் புனிதத்தன்மை. திருமணமான ஒரு பெண்ணை கவர்ந்து கொண்டதால் மரண அச்சுறுத்தல் விடுப்பதன் மூலமாக தேவன் திருமண உறவின் தார்மீக மற்றும் சட்டப்பூர்வமான பரிசுத்த தன்மையை நிலைநிறுத்தினார். இது திருமணம் மற்றும் விசுவாசம் தொடர்பான விபிலிய கொள்கைகளை முன்னறிவிக்கிறது. செகண்ட், டிவைன் சவரனிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன். காட் சவரனி ப்ரொடெக்டட் சாரா ஃப்ரம் டிஃபைல்மெண்ட். இரண்டாவது, தெய்வீக இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு. சாராள் தீட்டுப்படுவதிலிருந்து தேவன் இறையாண்மையுடன் அவளை பாதுகாத்தார். திஸ் வாஸ் எசென்ஷியல் to preserve the bloodline of the promised child. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைக்கு, அதாவது ஈசாக் வருவதற்கு அந்த இரத்த வம்சத்தை பாதுகாப்பது, தூய்மையாக பாதுகாப்பதற்கு இது அவசியமாக இருந்தது. இட் ஆல்சோ டெமான்ஸ்ட்ரேட்ஸ் தட் காட் இன்டர்வென்ஸ் இன் ஹியூமன் அஃபேர்ஸ் டு சேஃப் காட் இஸ் ஓவராக்கிங் பிளான்ஸ் ஆஃப் ரிடெம்ஷன். மேலும் தேவன் தமது மேலான மீட்பு திட்டங்களை பாதுகாக்க மனித விவகாரங்களில் தலையிடுவார் என்பதையும் இது காண்பிக்கிறது. தேர்ட், கிரேஸ் அட்மிஸ் ஹியூமன் ஃபிளாஸ். டிஸ்பைட் ஆபிரஹாம்ஸ் ரிப்பீட்டட் டிசைட் அண்ட் லேக் ஆஃப் ஃபெய்த், காட் டிட் நாட் அபாண்டன் ஹிம் ஆர் அன்யூல் த கவனன்ட். மூணாவது, மனித குறைகளுக்கு மத்தியிலும் கிருபை. ஆபிரஹாமின் தொடர்ச்சியான வஞ்சக திட்டத்திற்கும் விசுவாச குறைவிற்கும் மத்தியிலும் தேவன் அவரை கைவிடவோ அல்லது உடன்படிக்கை ரத்து செய்யவோ இல்லை. இன்ஸ்டெட், காட் டைரக்ட்லி எங்கேஜ்ட் எ ஜென்டைல் கிங் டு ரெக்டிஃபை தி சிச்சுவேஷன். மாறாக தேவன் அந்த சூழ்நிலையை சரி செய்வதற்காக ஒரு புரஜாதி அரசுடன் நேரடியாக தொடர்பு கொண்டார். அபிமெலேக்ஸ் ரெஸ்பான்ஸ் வாஸ் இன் வெர்ஸ் 4, வில் யூ டெஸ்ட்ராய் எ ரைச்சியஸ் நேஷன்? ஆஸ்கிங் தி கிறிஸ்டின் emphasizes that while Abraham acted based

Thus, he manifests his eternal power and sovereignty just as he existed before the creation of man. எனவே மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பு இருந்தபடியே அவர் தமது நித்திய வல்லமையுடனும் சுதந்திரத்துடனும் இங்கு விளங்குகிறார். He existed before creation of man. He converses with Abimelech in a dream. The king addresses him as Adonai, the Lord. அவர் அபிமெலேக்குடன் ஒரு கனவில் உரையாடினார். அந்த அரசன் அவரை அதோனாய், அதாவது ஆண்டவரே என்று அழைத்தான். The knowledge of the true God had not yet vanished among the people who lived under the Noah covenant. நோவாவின் உடன்படிக்கைக்கு உட்பட்டிருந்த மக்களிடையே மெய்யான தேவனை பற்றிய அறிவு இன்னும் மறைந்துவிடவில்லை. You are a dead man, meaning you are as good as dead, or you are on the verge of death if you proceed with your actions. நீ செத்தாய், அதாவது நீ தொடர்ந்து செயல்பட்டால் சாக போகிறாய் அல்லது மரணத்தின் விளிம்பில் இருக்கிறாய் என்று பொருளாகிறது. Because of Sarah, a severe affliction had already taken hold of the Abimelech's body. சாராளின் காரணமாக அபிமெலேக்கின் உடலில் ஏற்கனவே ஒரு கொடிய வாதை குடிகொண்டிருந்தது. அதாவது அவன் வந்து குழந்தை கொடுக்க தகுதியற்றவனாய் இருந்தான். அபிமெலேக்கு மற்றும் அவனுடைய மனைவி மற்ற பெண்கள் எல்லாருமே அங்கே மலடிகள் ஆக்கப்பட்டிருந்தார்கள் தேவனாலே. As we shall see more details regarding this verse, in verses 17 and 18. வசனங்கள் 17-18 நாம் இதை பற்றி இன்னும் விரிவாக காண்போம். In asking, will he destroy righteous people? Abimelech included his nation along with himself. நீதியுள்ள ஜனங்களை அழிக்கிறோ என்ற கேள்வியில் அபிமெலேக்கு தன் தேசத்தையும் தன்னோடு இணைத்துக் கொண்டான். He believed that the fatal blow would not be limited to him alone. அந்த மரண அடியானது தன் ஒருவனோடு மட்டும் நின்று விடாது என்று அவன் கருதினான். He asserted his integrity in this matter and the Lord acknowledged it. இந்த காரியத்தில் தன் நேர்மையை அவன் எடுத்துரைத்தான். அதை ஆண்டவரும் அங்கீகரித்தார். Gentiles sometimes act according to the dictates of their conscience. Although sin may have clouded their conscience, it remains alive within them. புற இனத்தார் சில சமயங்களில் தங்கள் மனசாட்சியின் கட்டளையின்படி செயல்படுகிறார்கள். பாவத்தால் அவர்கள் மனசாட்சியானது மங்களாகி இருந்தாலும் அது அவர்களுக்குள் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது. அபிமெலேக் வாஸ் இன்னசென்ட் ரிகார்டிங் த கிரேவ் சின் ஆஃப் டேக்கிங் அனதர் மேன்ஸ் வைஃப் அண்ட் காட் டெலிவர்ட் ஹிம் ஃப்ரம் தட். அபிமெலேக்கு வேறொருவன் மனைவியை கைப்பற்றிய அந்த பெரிய பாவத்தை பொறுத்தவரை குற்றமற்றவனாக இருந்தான். தேவனும் அவனை அதிலிருந்து விடுவித்தார். He had erred by using sheer authority to claim a woman for himself and by taking another woman as wife while already having gone. வெறும் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு பெண்ணை தன்னுடையவள் ஆக்கி கொண்டதிலும் ஏற்கனவே மனைவியை கொண்டிருந்த நிலையில் இன்னொரு பெண்ணை தன் மனைவியாக்கி கொண்டிருந்ததிலும் அவன் தவறு செய்திருந்தான். அவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி இருக்கிறாள். ஆனால் இன்னொரு பெண்ணை அவன் கவர்ந்திருக்கிறான். இது வந்து பெரிய பாவமாக இருந்தது தேவனுக்கு முன்பாக. However, such practices were common in those times. ஆனாலும் அக்காலத்தில் இவைகள் பொதுவான வழக்கங்களாக இருந்தன. Consequently, his conscience did not reproach him from these actions while he pleaded his case before God. எனவே தேவனிடம் முறையிடும் போது அவன் மனசாட்சி அவன் செய்த குற்றத்திற்காக அவனை கடிந்து கொள்ளவில்லை. அந்த தேவன், the demonstrative word that used here appears to highlight the distinction between the true God and the false gods to whom Gentiles were rapidly turning back. இங்கே அந்த தேவன், இங்குள்ள அந்த என்னும் சுட்டுச்சொல் புறையினத்தார் வேகமாக திரும்பி சென்று கொண்டிருந்த பெய்யான தெய்வங்களுக்கும் நம்முடைய மெய்யான தேவனுக்கும் இடையிலான வேறுபாட்டை சுட்டிக்காட்டுவதாக தோன்றுகிறது. அபிமெலேக் வாஸ்
in an uncertain position, hovering at least on the borderline of polytheism. Abimelech, குறைந்தபட்சம் பலதெய்வ வழிபாட்டின் எல்லை கோட்டில் ஒரு நிச்சயமற்ற நிலையில் இருந்தார். Now let us go to the verses 6 and 7. இப்பொழுது நாம் 6 மற்றும் 7 வசனங்களுக்கு போகின்றோம். And God said to him in a dream, Yes, I know that you did this in the integrity of your heart. For I also withheld you from sinning against me. Therefore, I did not let you touch her. 6th வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. 7th verse. Now therefore restore the man's wife, for he is a prophet, and he will pray for you and you shall live. But if you do not restore her, know that you shall surely die, you and all who are yours. 7th வசனம், அந்த மனுஷனுடைய மனைவியை அவரிடத்திற்கு திருப்பி அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாது இருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். In Genesis 26 and 7 verses, God spoke to King Abimelech in a dream, confirming his covenant. ஆதியாகமம் 26:7 தேவன் அரசன் அபிமலேக்குக்கு ஒரு கனவில் பேசி தமது உடம்புக்கு பாதுகாத்தார். God acknowledged Abimelech's innocent motives. He took Sarah as his sister, not knowing that she was married. Sarah as his to-be wife, not knowing that she was married. Abimelech's குற்றமற்ற நோக்கங்களை சாராள் திருமணமானவள் என்று அறியாமல் அவளை அவன் சேர்த்து கொண்டது என்பதை தேவன் இந்த இடத்திலே பொறுத்து கொண்டார். But he sternly warned the prophet Abraham. He sternly warned the Abimelech to return Sarah to Abraham. Prayed for Abimelech's necessary recovery. ஆனால் தீர்க்கதரிசியான அப்ரஹாமிடம் சாராளை திருப்பி கொடுக்குமாறு அவனை உறுதியாக எச்சரித்தார். ஆபிரகாம் அபிமலேக்கின் நலம் திரும்புவதற்காக ஜெபிப்பார். அப்போது these verses highlight several important themes in this history. இந்த வசனம் இந்த வரலாற்றின் பல முக்கியமான கருப்பொருள்களை எடுத்துக்காட்டுகின்றது. First, God's almighty protection. Almighty God's protection. God directly intervened to prevent Abimelech from crossing the moral line of adultery, thereby ensuring that the lineage of the promised son Isaac would be completely unquestioned. First, முதலாவது தேவனுடைய சர்வ வல்லமை இல்ல பாதுகாப்பு. விபச்சாரம் என்னும் ஒழுக்க எல்லையை அபிமலை கடப்பதை தடுக்க தேவன் நேரடியாக தலையிட்டார். இதன் மூலம் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மகனான ஈசாக்கின் வம்சவழி முற்றிலும் சந்தேகத்துக்கிடமின்றி இருப்பதை உறுதி செய்தார். A prophet's commentary. In verse 7, God revealed Abraham as a prophet. This is the first time the word prophet appears in the Bible. Hebrew, prophet is called in Hebrew, Nabi. In Muslim, Islam also, they are called all the previous forefathers as Nabi. தீர்க்கதரிசியின் கருத்து. தீர்க்கதரிசி என்ற கருத்து. வசனம் 7 தேவன் ஆபிரகாமை ஒரு தீர்க்கதரிசி என்று வெளிப்படுத்தினார். வேதாகமத்தில் தீர்க்கதரிசி என்ற வார்த்தை முதன்முறையாக இங்குதான் வருகிறது. எபிரேய மொழியில் தீர்க்கதரிசி என்பது நபி என்று அழைக்கப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்திலும் கூட நபி என்ற சொல் வந்து முற்பதாக்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தினார்கள். அவர்கள் ஆதாமிலிருந்தே பயன்படுத்துவார்கள் நபி என்ற வார்த்தையை. திஸ் எஸ்டாப்ளிஷஸ் Abraham as a direct intercessor between God and humanity, whose prayers have divine authority. இது ஆபிரகாமை தேவனுக்கும் மனித குலத்திற்கும் இடையில்
ஒரு நேரடி பரிந்துரையாளராக நிலைநிறுத்தியது. அவருடைய ஜபங்கள் தெய்வீக அதிகாரத்தை கொண்டவர்களாக இருந்தன. தேர்ட், டிவைன் மெர்சி. ஆபிரகாம் அண்ட் அபிமெலே மேட் கிரேட் மிஸ்டேக்ஸ். ஆபிரகாம் த்ரோ ஹிஸ் ஃபியர் அண்ட் டிசைட் அண்ட் அபிமெலே த்ரோ ஹிஸ் ஆக்ஷன்ஸ். மூன்றாவது, தெய்வீக இரக்கம். ஆபிரகாமும் அபிமெலேக்கும் பெரிய தவறுகளை செய்தார்கள். ஆபிரகாம் தமது பயத்தினாலும் மற்றும் வஞ்சக திட்டத்தின் மூலமாகவும் தவறு செய்தார். அபிமெலேக்கு தன் செயலின் மூலமாக தவறு செய்தார். God's response emphasizes grace by preventing disaster before it occurs and using the situation to bring about healing and restoration. தேவனின் பதிலானது பேரழிவு நிகழ்வதற்கு முன்பே அதை தடுத்து அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி குணத்தையும் மறுசீரமைப்பையும் கொண்டு வருவதன் மூலமாக கிருபையை வலியுறுத்திற்று. Now we come to the third subsection of this chapter. Abimelech obeys God's command. இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் மூன்றாவது உட்பிரிவுக்கு வருகிறோம். அபிமெலேக்கு தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிதல். 8 and 9 verses, 8 மற்றும் 9 வசனங்கள். First let us read the verses. முதலாவது நாம் வசனங்களை வாசிப்போம். Verse 8. So Abimelech rose early in the morning, called all his servants and told all these things in their hearing, and the men were very much afraid. 8th vasanam. அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். அண்ட் அபிமெலேக் கால்ட் அபிரகாம் அண்ட் செட் டு ஹிம், வாட் ஹவ் யூ டன் டு அஸ் ஹவ் ஹவ் ஐ அஃபண்டட் யூ தட் யூ ஹவ் பிராட் ஆன் மீ அண்ட் மை கிங்டம் எ கிரேட் சின். யூ ஹவ் டன் டீட்ஸ் டு மீ தட் ஆட் நாட் டு பி டன். 9th vasanam. அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதுக்கு உனக்கு நான் செய்த குற்றம் உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான். In Genesis 28 and 9, King Abimelech was terrified after hearing a warning from God in a dream. ஆதியாகமம் 20:8-9 அரசன் அபிமெலேக்கு தன்னிடம் தேவன் ஒரு கனவில் பேசி சொல்லிய எச்சரிக்கை கேட்டு பயந்து போய் எழுந்திருந்தான். Immediately called his officials together and announced the threat. அவன் உடனடியாக தன் அதிகாரிகளை ஒன்று கூட்டி அந்த அச்சுறுத்தலை அறிவித்தான். threat அறிவித்தான். Then he summoned Abraham and rebuked him for deceiving him and his people by not telling them about his marriage to Sarah. பின்னர் ஆபிரகாமை அவன் வரவழைத்து, ஆபிரகாம் சாராளுடனான திருமணத்தை பற்றி வெளியே கூறாமல் தன்னையும், அதாவது அபிமெலேக்கையும், தன்னை சேர்ந்தவர்களையும் ஏமாற்றியதாக அவரை கழிந்து கொண்டான். Looking at the scriptures, வேத வசனங்களை உற்று நோக்குதல். Verse 8. Immediate obedience. When God warned Abimelech that he would die because he had seduced a married woman, the king did not delay. Vasanam 8. உடனடி கீழ்ப்படிதல். திருமணமான ஒரு பெண்ணை அபிமெலேக்கு கவர்ந்து கொண்டதால் அவன் மரித்து போவான் என்று தேவன் அபிமெலேக்கை எச்சரித்த போது அரசன் தாமதிக்கவில்லை. He got up early in the morning and told his servants the dream. அவன் அதிகாலையில் எழுந்து அந்த கனவை தன் ஊழியரிடம் கூறினான். Ironically, these Gentiles reacted with great fear. முரண்பாடாக பார்க்கும்போது இந்த புறையினத்தார் மிகுந்த பயத்துடன் எதிர் செயல் செய்தார்கள். This shows that Abraham had mistakenly assumed that there was no fear of God in the foreign land. இது அந்த அந்நிய தேசத்தில் தெய்வ பயம் இல்லை என்று ஆபிரகாம் தவறாக கருதி இருந்ததை காட்டுகிறது. In verse 11, we will analyze that in detail. வசனம் 11 நாம் இதை பற்றி விரிவாக ஆராய்வோம். They had deep respect and reverence for our living God. அவர்கள் நம்முடைய உயிருள்ள தேவனின் மீது ஆழ்ந்த மரியாதையும் மதிப்பையும் கொண்டிருந்தார்கள். Verse 9. The king's rebuke. வசனம் 9, அரசனின் கடிந்து கொள்ளுதல். King Abimelech summoned Abraham
and questioning him harshly about his action. அரசன் அபிமலேக்கு ஆபிரகாமை வரவழைத்து அவரது செயல்கள் பற்றி கடுமையான கேள்விகளை கேட்டான். He wanted to know what he or his people had done to deserve such a dangerous deception. இத்தகைய ஆபத்தான ஏமாற்றுதலுக்கு தகுதியானதாக அவனோ அல்லது அவன் மக்களோ என்ன செய்தார்கள் என்பதை அறிய அவன் விரும்பினான். ஹிஸ்டாரிக்கலி அண்ட் கல்ச்சுரலி அடல்ட்ரி வாஸ் கன்சிடர்ட் எ கிரேட் சின். வரலாற்று ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் விபச்சாரம் என்பது ஒரு பெரும் பாவமாக கருதப்பட்டது. The deep irony in this passage is that Abimelech, a pagan king, acted with higher moral standards and immediate obedience than Abraham, the father of faith. In the பகுதியில் உள்ள ஆழ்ந்த முரண்நகை என்னவென்றால், முரண்பாடு என்னவென்றால், விசுவாசின் தகப்பன் எனப்படும் ஆபிரகாமை காட்டிலும் புறையினத்து அரசனான அபிமலேக்கு உயர்ந்த ஒழுக்க நெறிகளுடன் உன்னதமான உடனடி கீழ்ப்படிதலும் செயல்பட்டான் என்பதுதான். Key themes to consider. ஆராய வேண்டிய முக்கியமான ஆய்வு கருத்துக்கள். First, dishonest truth. Abraham lied out of fear. ஒன்றாவது, நேர்மையற்ற உண்மை. Abraham பயத்தின் காரணமாக பொய் சொன்னார். Although Sarah was his legally half sister, he pretended to be only his sister in order to hide the marriage, risking the lives of others and protecting himself. சாரால் சட்டப்படி அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரியாக இருந்த போதிலும் அவர்கள் திருமணம் செய்து கொண்டதை மறைப்பதற்காக மற்றொருவரின் குடும்பத்தை, அதாவது அபிமேலேக்கின் குடும்பத்தை பணய வைத்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கத்தில் அவளை தன் சகோதரியாக மட்டுமே காட்டிக்கொண்டார். செகண்ட், காட்ஸ் ப்ரொடெக்ஷன், காட் இன்டர்வென்ட். இரண்டாவது, தேவனின் பாதுகாப்பு. தேவன் தலையிட்டார். ஆபிரகாம் ப்ரொடெக்டட் சாரா நாட் ஒன்லி பிகாஸ் ஷி வாஸ் ஒத்தி பட் ஆல்சோ பிகாஸ் ஹர் ஓம் கேரிட் த கவனன்ட் ப்ராமிஸ் ஆஃப் ஐசக். ஆபிரகாம் தகுதியானவர் என்பதற்காக மட்டுமல்ல, ஆனால் சாராளுடைய கருப்பை ஈசாக்கு பற்றிய உடன்படிக்கை வாக்குறுதியை சுமந்திருந்ததால் அவர் அவளை பாதுகாத்தார். தேவன் சாராளை பாதுகாத்தார். தேர்ட், ஃபேசிங் மிஸ்டேக்ஸ். மூன்றாவது, தவறுகளை எதிர்கொள்ளுதல். This passage shows that a person's spiritual condition does not protect him from making serious repeated mistakes. மூன்றாவது, தவறுகளை எதிர்கொள்ளுதல். ஒரு நபரின் ஆவிக்குறை நிலைமையானது அவரை மோசமான மீண்டும் மீண்டும் செய்யும் தவறுகளிலிருந்து பாதுகாக்காது என்பதை இந்த பகுதி காட்டுகிறது. ஆபிரகாம் had previously used a similar cunning trick in Egypt. ஆபிரகாம் இதற்கு முன்பு எகிப்திலும் இதே போன்ற ஒரு வஞ்சகமான தந்திரத்தை செய்திருந்தார். அதை 12 நாம் பார்த்தோம் அதை பற்றி. Now we come to the lesson section. What life lessons can we learn from Genesis 21:1-9? ஆதியாகமம் 21:1-9 உள்ள வசன பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை பாடங்கள் யாவை? Genesis 21:9 teaches that fear can cause us to repeat old mistakes and rely on human design instead of trusting in God's protection. ஆதியாகமம் 20:1-9 வசனங்கள் பயம் நம்மை பழைய தவறுகளை மீண்டும் செய்ய தூண்டும் என்றும், தேவனுடைய பாதுகாப்பை நம்புவதற்கு பதிலாக மனிதனின் வஞ்சகத்தை நம்பியிருக்க செய்யும் என்றும் நமக்கு கற்பிக்கிறது. ஆபிரகாம்ஸ் லை என்டேஞ்சர்ட் அதர்ஸ், demonstrating that our failures of faith have a ripple effect. ஆபிரகாமின் பொய் மற்றவர்களுக்கு ஆபத்தை விளைவித்தது. இது நமது விசுவாச தோல்விகள் ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்துகின்றன என்பதை நிரூபிக்கிறது. This passage illustrates how God shows his history to us. This passage illustrates how God shows his grace to us in faithfully protecting us despite of our weakness. நம்மிடம் பலவீனங்கள் இருந்த போதிலும் தேவன் உண்மையுடன் நம்மை பாதுகாப்பதில் அவரது கிருபையை நம்மீது காண்பிப்பதை இந்த வேத பகுதி எடுத்துக்காட்டுகிறது. Examining this passage reveals important, very relevant life principles that we can apply directly. இந்த வேத வசனப்பதி ஆராய்வது
நாம் நேரடியாக பயன்படுத்தக்கூடிய மிகவும் பொருத்தமான வாழ்க்கை கொள்கைகளை வெளிப்படுத்துகிறோம். First, fear causes us to repeat old sins. ஒன்றாவது, பயம் நம்மை பழைய பாவங்களை மீண்டும் செய்ய வைக்கிறது. Even after walking with God for many years, Abraham fell back into the same lie he had told decades earlier in Egypt, calling his wife as his sister in Genesis 12:10-13. பல ஆண்டுகளாக தேவனுடன் நடந்த பின்பும் ஆபிரகாம் பல தசாப்தங்களுக்கு, பல பத்தாண்டுகளுக்கு முன்பு எகிப்தில் தாம் சொன்ன அதே பொய்யில் மீண்டும் விழுந்தார். அதை அவன் 12:10-13 தன் மனைவியை தன் சகோதரி என்று சொன்னார். This reminds us that age does not guarantee spiritual security and that we must continue to be on guard against the sins.

21 to 9 teaches that fear can cause us to repeat old mistakes and rely on human design instead of trusting in God's protection. ஆதியாகமம் 21-9 வசனங்கள் பயம் நம்மை பழைய தவறுகளை மீண்டும் செய்ய தூண்டும் என்றும் தேவனுடைய பாதுகாப்பை நம்புவதற்கு பதிலாக மனிதனின் மஞ்சயத்தை நம்பியிருக்க செய்யும் என்றும் நமக்கு கற்பிக்கிறது. Abraham's lie endangered others, demonstrating that our failures of faith have a ripple effect. Abraham-in poi மற்றவர்களுக்கு ஆபத்தை விளைவித்தது. இது நமது விசுவாச தோல்விகள் ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்துகின்றன என்பதை நிரூபிக்கிறது. This passage illustrates how God shows his history to us. This passage illustrates how God shows his grace to us in faithfully protecting us despite of our weakness. நம்மிடம் பலவீனங்கள் இருந்த போதிலும் தேவன் உண்மையுடன் நம்மை பாதுகாப்பதில் அவரது கிருபையை நம்மீது காண்பிப்பதை இந்த வேத பகுதி எடுத்துக்காட்டுகிறது. Examining this passage reveals important, very relevant life principles that we can apply directly. இந்த வேத வசனப்படி ஆராய்வது நாம் நேரடியாக பயன்படுத்தக்கூடிய மிகவும் பொருத்தமான வாழ்க்கை கொள்கைகளை வெளிப்படுத்துகிறோம். First, fear causes us to repeat old sins. ஒன்றாவது, பயம் நம்மை பழைய பாவங்களை மீண்டும் செய்ய வைக்கிறது. Even after walking with God for many years, Abraham fell back into the same lie he had told decades earlier in Egypt, calling his wife as his sister in Genesis 12:10-13. பல ஆண்டுகளாக தேவனுடன் நடந்த பின்பும் ஆபிரகாம் பல தசாப்தங்களுக்கு, பல பத்தாண்டுகளுக்கு முன்பு எகிப்தில் தாம் சொன்ன அதே பொய்யில் மீண்டும் விழுந்தார். அதை அவன் 12:10-13 தன் மனைவி தன் சகோதரி என்று சொன்னார். This reminds us that age does not guarantee spiritual security and that we must continue to be on guard against the sins we have become habitual and unhealed. வயது என்பது ஆன்மீக பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்காது என்பதையும் நமக்கு பழக்கவழக்கமாகிவிட்ட குணமடையாத பாவங்களுக்கு எதிராக நாம் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் இது நமக்கு நினைவூட்டுகிறது. Half truth are deceit only. ரெண்டாவது, பாதி உண்மைகளும் வஞ்சகம்தான். ஆபிரகாம் ஜஸ்டிஃபைஸ் ஹிஸ் லைஸ் பை எக்ஸ்பிளைனிங் தட் சாரா வாஸ் ஆக்சுவலி ஹிஸ் ஹாஃப் சிஸ்டர். சாராள் உண்மையில் தனது ஒன்றுவிட்ட சகோதரி தான் என்று விளக்கி ஆபிரகாம் தன்னுடைய பொய்யை நியாயப்படுத்தினார். However, it was actually a lie intended to mislead. ஆனாலும் அது நடைமுறையில் தவறாக வழிநடத்தும் நோக்கம் கொண்ட ஒரு பொய்யாகும். This teaches us that omitting details or using subtleties to distort a situation can be just as harmful as outright lie. விவரங்களை தவிர்ப்பதும் அல்லது சீனலை திரித்து கூறுவதற்கான நுணுக்கங்களை பயன்படுத்துவதும் ஒரு நேரடியான பொய்யை போலவே தீங்கு விளைவிக்கும் என்பதை இது நமக்கு கற்பிக்கிறது. Third, our actions affect others. மூன்றாவது, நமது செயல்கள் மற்றவர்களை பாதிக்கின்றன. By prioritizing his own life over the safety of his wife, Abraham exposed King Abimelech and his entire kingdom to dire consequences. தன் மனைவியின் பாதுகாப்பை விட தன் சொந்த உயிர் வாழ்க்கைக்கு முக்கிய முன்னுரிமை அளித்ததன் மூலமாக ஆபிரகாம் அரசன் அபிமலேக்கையும் அவனது முழு ராஜ்யத்தையும் கடுமையான விளைவுகளுக்கு உள்ளாக்கினார். This demonstrates that our selfish choices rarely affect us alone. They can also drag innocent people into trouble. நமது சுயநலமான தேர்வுகள் நம்மை மட்டும் பாதிப்பது என்பது அரிதாகத்தான் நிகழ்கிறது. அவை அப்பாவி மக்களையும் சிக்கலில் இழுத்து விடுகின்றன என்பதை இது நிரூபிக்கிறது. Fourth, we are called to account. Notably, the prophet rebuked Abraham for his
நோட்டபிளி த அபிமெலெக் ரெபேக் ஆப்ரஹாம் ஃபார் இஸ் டிசைட்ஃபுல்னஸ் ஃபார் த ஃபார் டெல்லிங் தட் சாரா வாஸ் இஸ் சிஸ்டர். குறிப்பிடத்தக்க வகையில் தீர்க்கதரிசி ஆப்ரஹாமின் வஞ்சகத்திற்காக அவரை புறையினத்தரசனாக அபிமெலெக் கணிந்து உணர்த்தினான். This shows that God will often use unexpected sources, including those outside of the faith, to hold us accountable when we misinterpret the truth. நாம் உண்மையை தவறாக கூறும்போது நம்மை பொறுப்பேற்றுக் கொள்பவர்கள் ஆக்க விசுவாசத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் உட்பட எதிர்பாராத ஆராதனைகளையும் தேவன் அடிக்கடி பயன்படுத்துவார் என்பதை இது காட்டுகிறது. ஆக we learned four lessons from this chapter, Genesis 21-9 verses. First, fear causes us to repeat old sin. இந்த வசன பகுதியிலிருந்து ஆதியாம் 21-9 வசன பகுதியிலிருந்து நாம் நான்கு பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். ஒன்று, பயம் நம்மை பழைய பாவங்களை மீண்டும் செய்ய வைக்கிறது. செகண்ட், ஹாவ் டு சர் டிசைட். இரண்டாவது, பாதி உண்மைகளும் வஞ்சகமாகத்தான் இருக்கின்றன. மூன்றாவது, தேர்டு, அவர் ஆக்ஷன் அஃபெக்ட் அதர்ஸ். தேர்ட், நமது செயல்கள் மற்றவர்களை பாதிக்கின்றன. ஃபோர்த், வி ஆர் கால்ட் டு அக்கவுண்ட், நாம் பொறுப்பு கூற அழைக்கப்படுகின்றோம். வித் திஸ் வி கன்க்ளூட் திஸ் வீக் பைபிள் ஸ்டடி ஆன் த டாபிக் ஆஃப் ரூட்டட் இன் இஸ் வேர்ட். அவருடைய வசனத்தில் வேறுபடுதான் என் தலைப்பிலான இந்த வார்த்தைக்கான படிப்பை நாம் இத்துடன் முடித்துக் கொள்வோம். லார்ட்ஸ் வில்லிங், இன் நெக்ஸ்ட் வீக் பை த சேம் டே சேம் டைம் we will analyze the remaining verses of the Genesis chapter 20. கர்த்தருக்கு சுத்தமான அடுத்த வாரத்தில் இதே நாளில் இதே நேரத்தில் ஆதியாம் 20 அத்தியாயத்தின் அடுத்த பகுதியில் உள்ள வரலாற்றின் ஆர்வமிக்க முடிவுகளை பற்றி ஆராய்வோம். My heartfelt thanks to our dear brother Thunder Kirk and his team for their excellent work in broadcasting this study through Ignite Radio. இக்னைட் வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. மை சின்சியர் தேங்க்ஸ் டு டியர் பிரதர் டேவிட், பிரதர் ஜாக் வில்லியம்ஸ் அண்ட் சிஸ்டர் தீப்தி வில்லியம்ஸ் ஃபார் தேர் எக்ஸலண்ட் ஒர்க் இன் பிராட்காஸ்டிங் திஸ் ப்ரோக்ராம் இன் இந்தியா. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listen to this broadcast from beginning to end. இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. Greetings to you, all of you, my dear brothers and sisters. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் அருமையான சகோதரிகளே.

கிறிஸ்துவுக்கும் பிரியமான தேவன் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கும் ஸ்தோத்திரமே. எக்ரேட் ரேடியோ மூலமாக தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் மீண்டுமாக இயேசு நாமத்தை வாழ்த்துகிறேன். உலகம் எங்கும் தமிழ் மொழி வாயிலாக சனிக்கிழமை தோறும் மத்தியான வேளையிலே தேவனுடைய வார்த்தைகளே தமிழ் மொழியாக பேசுவதற்கு தேவன் அனைவரும் செய்திருக்கின்றார். அவருடைய நாம மயம் உண்டாகட்டும். அன்பான தேவ பிள்ளைகள், எக்ரேட் ரேடியோவை பணி செய்து கொண்டு வரமைக்கிறார்க்கு பார்ப்பதற்கு மட்டுமாக இந்தியாவைச் சேர்ந்த தேவத்தில் மட்டுமாக விநியோகிப்பதில் மற்ற யாருக்காகவும் மீண்டுமா இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கே உற்சாகமா அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அர்ப்பணிப்பமாக அப்போஸ்தலர் பிள்ளைகளை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதன் முதலாம் அதிகாரம் நாம் இந்த வாரத்திலே 13வது வசனம் தொடங்கி நாம் இங்கே பார்க்க போகின்றோம். பாருங்கள், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். வேதம் தெரிந்தால் நோட் பண்ணிக்கோங்க, மேல் வீட்டில். இந்த மேல் வீட்டில் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலங்களிலிருந்தும் இன்று வரையும் அங்கே சில ஜனங்கள் கூட மேல் வீட்டிலே கட்டியிருந்தார்கள். அந்த மேல் வீட்டிலே குழந்தையானது மறிக்கும் தருணத்திலே எலியாவும் எலிசாவும் சென்று அங்கே பார்த்தார்கள். மற்றமாக அது மட்டுமல்லாமல் அங்கே இந்த மேல் வீடு என்பது தாவீது தன் மேல் வீட்டில் இருந்தபோது நான் நல்ல வீட்டில் இருக்கின்றேன், உடன்படிக்கை பற்றியோ அங்கே கூடாதிருக்கிறது என்று சொல்லி தாவீது மிக வேதனைப்பட்டார். அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவரும் அங்கே வீடு என்பதை குறித்து அங்கே பார்க்கின்றோம். இங்கே சீடர்கள் மேல் வீட்டை கூட இருந்தது போல அப்போ இரண்டாம் யுகத்திலையும் அவர்கள் மேல் வீட்டை கூடி வந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். இந்த பாருங்கள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேல் சென்று போன பிறகு அவர்கள் முதலாவது இங்கே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இல்லாமல் அவர் ஆவியானவராக தேவத்திற்கு எடுக்கப்பட்ட பிறகு முதல் முதலாக ஒன்று கொடுக்கிற இடமானது அங்கே மேல் வீட்டில் என்று சொல்லப்படுகிறது. அதனாலே அங்கே மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் மக்தலேயும் மத்தேயும் அல்பேயும் குமாரனாகிய யாக்கோபும் செப்தேயும் எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சோதனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் மார்க்கு 10வது அதிகாரம் அங்கே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ சீடர்களை அங்கே ஏற்படுத்தக்கூடியதாக பார்க்கின்றோம். அதே மார்க்கு 3வது அதிகாரம் அங்கே 16-14 பார்க்கும் போதும் அங்கே பார்க்கின்றோம். மத்தேயும் மார்க்கிலே பார்க்கலாம். லூக்காவிலையும் அங்கே 6வது அதிகாரம் 13-16 பார்க்கும் போது சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்துகிறார். பாருங்கள் பெரியவர்களே, இங்கே நாம் சற்று தானிக்கும் போது இதுல வித்தியாசப்பட்ட காரியம் என்னன்னு சொன்னா, இங்கே யூதாஸ் கரியத்து இல்லை, அவர் மறுத்து விட்டார். மீது 11 நபர்கள் அங்கே கூடுகிறார்கள். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரர்களும் அங்கே கூடி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய மகிமையை புரிந்து கொண்டு அங்கே இயேசு கிறிஸ்துவ சகோதர யாக்கோபும் யூதாவும் கூடி வருகிறார்கள். அதோடு கூட பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தாயும் இங்கே கூடி வருகிறதாக இங்கே பார்க்கின்றோம். 14வது அதிகாரம் 14வது வசனத்திலே அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயக மரியாதையோடும் அவருடைய சகோதரர்களோடும் கூட ஒருமுறப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இங்கே நாம் பார்க்கும்போது மத்தேயு சூசப்பட்டவர்கள் நமக்கு நம்ப போகிறது. அவர்கள் 13வது அதிகாரம் 55வது வசனத்துக்கும் மத்தேயு 13:55

கவுனிங்கள், இவன் தச்சனுடைய குமரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் எனப்பட்டவள் அல்லவா, யாக்கோபு யோசே சீமோன் யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா என்று இங்கே பார்க்கின்றோம். அப்ப இங்கே இயேசு கிறிஸ்துவர் இங்கே கூடி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அப்ப சொல்லப்பட்ட வார்த்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். மத்திய 11:55 பார்க்கின்றோம். யாக்கோபு யோசே சீமான் யூதா என்பவர்கள் இவருக்கு சோதரர் அல்லவா என்று சொல்லப்பட்டது. ஆகினால் அன்பான தேவன பிள்ளைகளே, அப்படிப்பட்ட யூதாவும் யாக்கோபும் மரியாளும் இயேசுக்கு உயிர்த்தெழுந்த பிறகு அங்கே அப்போஸ்தலரோடு சேர்ந்து கொள்ளப்பட்டார் என்பதை இங்கே பார்க்கின்றோம். கூடி வந்திருக்கிறதையும் இங்கே பார்க்கின்றோம். அவருடைய சகோதரர்கள் ஒருமுறைப்பட்டு ஜெபத்தில் விடுதலை தடுத்திருந்தார்கள். நன்றாக பேனா அந்த எட்டம் முடிக்காங்க. எப்போதுமே அப்போஸ்தலர்கள் சீடர்களிட்ட இயேசு கட்டுக் கொடுத்து பாருங்கள் என்று சொன்னால் ஜெபம் செய்வதிலும் வேடுதலிலும் எப்போதும் தடுத்திருக்க வேண்டும் என்பதை அவர்கள் உறுதியாக புரிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவன் அவர் வல்லமினாலும் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தன்னை காண்பித்தாலும் தேவனுடைய குமாரன் என்கிற அறிவித்து காண்பித்தாலும் சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்த பாடம், தன்னோடு கொடுத்த சீடர் கற்றுக் கொடுத்த பாடம் ஜெபத்திலும் வேண்டுதலும் தடுத்திருக்க வேண்டும் என்பதுதான். அதனாலதான் இவர்கள் மேடு வீட்டை தெரிந்து கொண்டு அங்கே ஜெபத்தில் வேண்டும் தடுத்திருந்தார்கள். அன்பளவர்கள், நாமும் கூட எந்த சூழ்நிலையும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தடுத்திருக்க வேண்டும். ஜெபம் வேண்டுதல் மிக மிக முக்கியம் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதனாலே கண்டிப்பாக வெற்றியும் ஆசீர்வத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற இந்த காரியத்தை இங்கே பார்க்கின்றோம். சரி அன்பர்களே, அப்போ 1 15 பார்க்கும்போது அன்னாலே சீசர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அன்னாளில் அப்படிங்கும்போது இந்த கூடியிருக்கிறாங்க, அதோடு கூட 120 சீடர்கள் என்ன செய்தாங்க, கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதர் இருந்து நின்று, பேதர் என்ன செய்யறாரு அங்கே, ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா 100+120 பேர் இருக்கிறாங்க, அதோடு கூட அங்க இருக்காங்க. ஏன் இந்த அப்போஸ்தலரோட கூட யாக்கோபும் யூதா இருந்தாரு, எதுக்காக மரியாள் அங்க இயேசு தாய மரியாள் இருக்கிறாங்க, அதோடு கூட ஏன் 120 பேர் கூட இருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம்னு சொன்னால், இங்க வேத வாக்கியம் நிறைவேறுகிறது, 12 அப்போஸ்தலர் இருக்க வேண்டும், ஆனால் அங்கே யூதாஸ் கருத்து இறந்து விட்டார். அப்ப அந்த இடத்துல ஒரு அப்போஸ்தலர் தேர்ந்தெடுப்பதற்கு சாட்சிகள் வேண்டும் அல்லவா, அது மற்ற சாட்சிகள் வேண்டும், அதோடு கூட அப்போஸ்தலர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டோம், ஒரு அதுக்கு பதிலாக வந்திருக்கிறார் என்பதை வெளிப்படையாக காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் 120 கூறியிருந்ததை பார்க்கின்றோம். அவர்கள் மத்தியில் பேதில் இருந்து நின்று 16 சகோதரரே, இயேசு பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்தாவே தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது அப்படின்னாரு. அவ யூதாஸ் கரையத்தை குறித்து பரிசுத்தாவே தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னார். பாருங்கள், இதை நாம் மத்தேயு 26:15 வாசிக்கிறோம். மத்தேயு 26:15

பாருங்கள், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன செய்வீர்கள் என்ன குறிப்பீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அப்ப இந்த யூதாஸ்காரியோத்து காட்டி கொடுத்த சம்பவத்தை இங்கே நாம் பார்க்கின்றோம். அதை அங்கே பேதுரு என்ன செய்கிறார், நிறுத்தி காட்டுகிறார். பிரியமானவர்களே, இது நடந்த சம்பவம் என்று சொன்னால் இது முன்கூட்டியே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. சங்கீதம் 4வது சங்கீதத்திலே நம்ம அங்கே பார்க்கிறோம், 19வது வசனத்துல சங்கீதம் 4:19 பார்க்கின்றோம். இது குறித்து அங்கே முன்கூட்டி சொல்லப்பட்டிருக்குது.

அன்பான தேவனின் பிள்ளைகளே, அங்கே சங்கீத தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். அங்கே இப்படி காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். அதனாலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து அப்போஸ்தலன் 1:16 பார்க்கும் போது, அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்துக்கு பங்கு பெற்றவனாக இருக்கிறான் என்று பார்க்கின்றோம். மத்திய 10:4 பார்க்கும் போது அந்த யூதாஸ்கர் சேர்த்துக்கொள்ளப்படுகிறார். லூக்காவிலேயே நம்ம பார்க்கும் போது யூதாஸ்கர் சேர்த்துக்கொள்ளப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, லூக்கா 6:14 வாசிப்போம். கவுனிங்கள், அவர்கள் யாதெனில் பேதுரு எனப்பட்ட சீமோன் அப்படியே பேர் பட்டியல சொல்லிட்டு வர்றாரு. அங்க யூதாஸ்கர் 14 யூதா துரோகியான யூதாஸ்கர் ஏற்று எனப்பட்டவர்கள் என்று சொல்லி அங்கே என்ன பார்க்கின்றோம். ஆகினால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அனைத்தியமான கூறினால் இங்கே நாம் இங்கே கவனிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கே யூதாஸ்கரத்தை குறித்து திவசம் சொல்லப்பட்ட சங்கீதத்தை சற்று நாம் இன்னும் ஆழமாக பார்க்கும்போது 41 சங்கீதம் இங்கே நாம் எடுத்துக்கொள்வோம். பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 41:19 மன்னிக்க வேண்டும், 9, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பும் புசிக்கிறனாய்த்தாகனாகிய மனுஷனும் என் மேல் தன் குதங்களை தூக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது வேத வைக்கும் நிறைவேற்றத்தக்கதாகத்தான் அங்கே நடந்திருக்குது என்பதை இங்கே பார்க்கின்றோம். சரி, பாருங்கள் தொடர்ச்சியாக நம்ம இங்கே பார்க்கும் போது அனைதின் கூடினால அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகளாக இருந்தான், அவன் வயிற்று விடுத்து குடல்கள் எல்லாம் சிறந்து போயிட்டு என்று பார்க்கின்றோம். பாருங்கள், இதை நம்ம மத்தேயு 23:1-5 வரை பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம்

24 அதிகாரம் 1 தொடங்கி 5 வரை நம்ம இங்கே பார்க்கும்போது மத்தியம் 24:1-5 இயேசு தேவத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சிஷ்யர்கள் தேவாலயத்து கட்டடங்கள் அவருக்கு காண்பிக்க அவரிடத்திலே வந்தார்கள். இயேசு அவர்கள் நோக்கி இவ்வளவுதான் பார்க்கிறீர்கள், உயர்த்து ஒரு கண்ணின் மேல் கல்லீர அப்படிக்கு எல்லாம் விதிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் ஒளிமுறையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சிசுகளிடத்திலே தினத்திலிருந்து இவர்கள் எப்போது சமீபிக்க வரும் என்று உலக முடிவும் வரும் என்றார் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசுவர் பிரியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியற்படி எச்சரிக்கிறேன். ஏன்னா அநேகர் வந்து நாமத்தை தடுத்துக் கொண்டு நானே கிறிஸ்துன்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை பேசிக் கொண்டு வரும்போதுதான் அங்கே அன்பான தேவன பிள்ளைகள் இயேசுவை குற்றம் தட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை இங்கே பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாம் அன்பு தேவன பிள்ளைகளே இன்னும் அநேக காரியங்களை குறித்து இங்கே பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவானவரை அவர் காட்டிக் கொடுப்பதற்கு அது மிக ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருப்பதை நம்ம இங்கே பார்க்கின்றோம். 19 பார்ப்போம். அப்போஸ்தலர் 1:19 இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவரும் தெரிந்திருக்கிறது, அதனாலே அது அந்த நிலம் அவர்களுடனே பாசையிலே ரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளப்படும் எனப்பட்டிருக்கிறது பார்க்கின்றோம். ஆகினாலே இதை இன்னும் மத்திய 17 அதிகாரத்திலே பார்க்கும்போது

பாருங்க, 27ஆம் அதிகாரம் 8வது பார்க்கும்போது, இது நிமித்தம் அந்த நிலம் ரத்த நிலம் என்று எண்ணப்பட்டிருந்தது. ஆகினால் அன்பட தேவன் பிள்ளைகளே, ஆலோசனை பண்ண பின்பு அந்நீரை அடுக்கப்படுவதற்கு பேருடைய நிலத்தை கொண்டார்கள். இதை நாம் 27ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து பார்க்கும் போது, அன்பன தேவடைய பிள்ளைகளே, மூணாவசத்திலே அப்பொழுது அவரை காட்டி கொடுத்து யூதாஸ் அவர் மரணாக்கியதை இருக்கப்பட்டதை கண்டு மனஸ்தாப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசிரியரிடத்திற்கு உப்பரத்திற்கு திரும்பி கொண்டு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன அது உடன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசு தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்கு கூட செத்தான். பிரதான ஆசிரியர் இந்த வெள்ளிக்காசு எடுத்து இது ரத்தகிரகமானதால் காணிக்க பெற்றிலே இதை புடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ண பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு பேருடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். தினத்தது நிலம் இன்னால் வரைக்கும் ரத்தன எண்ணப்பட்டிருக்கு பார்க்கின்றோம். அதனாலே இப்படிப்பட்ட சுற்றுச்சூழலை யூதாஸ் கரை திறந்ததை நாம் பார்க்கின்றோம். அன்பனவங்களே, இது எருசலேமில் குடிமக்கள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது என்று சொல்லி அங்கே தேவடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். அந்த நிலம் அவருடைய பாசி ரத்த நிலம் என்றப்பட்டதை பார்க்கின்றோம். இந்த சங்கீத புஸ்தகத்திலே அவருடைய வாசஸ்தலம் வாழக்கடவுது, ஒருவரும் அதில் வாசம் பண்ணதாக இருப்பனாக என்றும், அவருடைய காணிக்கை பை

திறக்கடுவன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க நண்பனுடைய சங்கீதம் 69 சங்கீதம் 25 பார்ப்போம். அறுபத்தொன்பதாம் சங்கீதம் 25 கவுனிங்கள். அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவுது, அவருடைய கூடாரங்களில் குடியிடாமல் போவதாக, தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்புறுத்தி நீ காயப்படுத்தினவர்களை நாக பேசுகிறீர்களே, அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும், அவர்கள் உமது நீதிக்கு பண்டோட்டாதிருப்பதாக அளித்துள்ளார். இந்த வண்ணமாகத்தான் அன்பான தேவ பிள்ளைகளே சொல்லப்பட்ட வேதவாக்கு நிறைவேற்ற இருக்கின்றது. அது மாத்திரமல்ல பாருங்கள், சங்கீதம் 109 சங்கீதம் 8 பார்க்கும்போது 109:8

கவனிங்கள் 9:08 அவர் நாட்கள் கொஞ்ச காலமாக கடவுது அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெறக்கடுவான் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியம் இங்கே நிறைவேறியிருக்கிறதாக பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் இதை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1:21 அதனால் யோவான் ஸ்நானகன் கொடுத்த நாள் முதல் கொண்டு ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதல் கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் தமிழ்த்திலிருந்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும், அதாவது ஒரு சீசர்களை தேர்தலுக்கு வேண்டும் சொன்னால் வேதத்தை நன்கு அறிந்து ஆராய்ந்து பார்த்து முழுமையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும் இயேசுக்கு சொல்லி வாழ்க்கையாளர்கள் முழுமையாக தெரிந்திருக்கிறதாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். அவர்கள் நம்மிடத்திலே சஞ்சரித்திருந்த காலங்கள் எல்லாம் எங்களோடு கூட இருந்த மனுஷர்கள் ஒருவனும் அவரோடு அவர் உயிரோடு குறித்து எங்களோடு கூட சாட்சியாக ஏற்படுத்த கடவன் என்றார்கள். அப்போது அவர்கள் யூஸ்து என்னும் மறுநாம் உள்ள ரபாயனப்பட்ட யோசிப்பையும் அத்தேவியும் ஆகிய இரண்டு பேரையும் நிறுத்தி எல்லாருடைய இதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தாவே, யோதஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலர் பட்டியலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொள்ள வேண்டவனை எங்களுக்கு காண்பித்தலும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலர்கள் கூட சேர்த்துக் கொள்ளப்பட்டான் என்று நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினாலே இந்த 1 அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம். இதை நாம் கற்றுக்கொண்ட பாடம் யூதாஸ் காரியத்தை குறித்து பார்த்தோம். அது திருவிசம் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் யூதாஸ் இயேசுக்கு காட்டிக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இங்கே பார்க்கிறோம். அந்த இடத்துல வேறொரு நபர்கள் வரக்கூடியதையும் இங்கே பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே 120 மத்தியிலே பேதுரிலிருந்து பேசி பார்த்தோம். இதுல மரியாதை சேர்த்துக் கொள்ளப்பட்டால் இயேசு இயேசுடைய சோதரி யாக்கோபும் யூதாவும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் பார்க்கின்றோம். அது மாத்திரம் நான் பண்டிகத்திலே ஒரு நபர்களை தேர்ந்தெடுத்து அங்கே பார்த்தோம். அன்பான மத்தியையும் அங்கே தேர்ந்தெடுத்து இதை நாம் ஆங்கிலத்திலே சென்று நாம் இங்கே தியானிக்கும் போது பாருங்கள், brothers and sisters, Acts chapter 1, verse 30, continue. So, to our friends, today is lesson Acts chapter. Church of Christ, only Church of Christ, true, continue. Acts chapter 1:30, and when they had entered, they went up to the upper room where they were standing, Peter and John and James and Andrew, Philip and Thomas, Bartholomew and Matthew, James and the son of Alphaeus and Simon and the Joliet and Judas, the son of James. All this is with one crowd were devoting temple service to prayer, together with the woman and Mary and the mothers of James, Jesus, and these brothers. Brothers and sisters, so the French Matthew chapter 10, verse 2, continue 4. Mark chapter